这地区嘛呀，我睇俺你西坡，俺你西坡边嘛呀，也没路嘛一扎。今年来俺你屋在那西，俺你屋在那西，俺你花西屋扎，这也是。他妈了，你妈怎么边你妈都富的了呗？不一样哎。俺听我边伢听下做嘛，做俺你别哇。阿罗萨库比亚。阿拉提萨库村就个个这边，人家我些你们多不啦？人家我些么许许大哎，一会吃了别他妈许那些，别对人家那别别嘛别去没吃嘛过，过，那作业你们么写个，你们你们多忘啊？天天么写个，我人家个天天么加些，阿罗这是这是我家过多。阿罗一提侄子嘛，啊，我一家嘛忙哦，这个我一家嘛也最近没做事，每年是住了那一住了那西嘛，也特别一做嘛很苦做嘛哎，啊，就把这年人家就出来来住去，也特别一个么叫，一个啊我伢这个婆，俺两个和蛤蟆蛤蟆那化药买蛤蟆哎。我听见哈流说和马做哈流和哈流马过，哎，我听么呢？我杀了个马蛇嘛，那错。那和一蛤蟆那里活一些，马蛤蟆又马活一些，一年这里止血一些。叶子那个血刚叫耶，哎，等我慢慢听见说听见那，一个阿里边的皮血，那出铁路疲劳，你还得说别人活啥吧，别人那个。哎，这我把这鸡，这鸡把哇，我咋个这头啊不呀？阿老师这边嘛，这五五是，这你五五是，你啥腿你啥腿先做法？哎，这里阿拉学茄子做学，这里啥腿啥腿骨头你辣椒咯？哎，这边没跑，别走，那我家别走，我没有干嘛这家我，俺是没有这里家我。一苗个子养，哈苗个养我别多。俺这边啊，听俺讲，我和侬刚才改一些，别多。改一些呢，改。俺我姐们呢，他们大苗，我姐们啊，俺小苗个养我，这别多。俺这边，哎呦，怎么个石头古法个？我过去退兵啊。俺一路啊，老把快。比火车嘛，俺你老头嘛，杀了杀了，过了瘾，那叫先做饭我好。我们和没跑，那你说学姐别说，哎，我女儿学姐别嘛，应该和别们那女儿学都要学成讲我别说，杀杀女，嘛杀女，俺的学姐做成讲我别说，你带我和干爷，那干爷别说，干爷劝我别说，呀你老老把拖拉嘛是老走龙啊，怎么和？怎么别个无什么米哇？再火辣嘛，就是做些。那这边个有，一撮朋友，我这特别呀，阿米，从毛毛腿做嘛，阿米少做做多，米的水果在龟壳外形下头呢，不喝不喝呗。那这边呢，少做学习好哎，别多。我那年在没学干嘛讲哦，别多。我没有一来买那啥肉特别多，我没有一来买，别没呢，啊，那你说阿里嘎嘎一片，买一，那拉打我，特别的话嘛，哎，特别过你说嘛和，粗软啊你，那粗啊你，怎么来比的什么来比啊？那么跑。六年啊，不是我呢，计划我蛮乐意去，这边好嘛？这边我你说嘛，和我没住地，做毛毛去啊？哎，这边我没跑过嘛，和俺家父老他妈落地学过啊？要那十年嘛？俺家父老他妈落地呢，结实。跟那边，我一出牌，这条路摸黑，
tso pe tete zo mo pe ya tete zo manya yila a mo po na sha ja won lo ya mi ho ko ma ja ona ntile be ho ma ate me e tso pe go ni zo ma ale kam ka be ni ti kwa yila moriki asogo moto huwa bema anyi shipa goti zuma nya alebenye manate wayi mapati zuma la ima paguma ya gote manya te kwa sapa telebehe ima paguma ya nje ya fote malodeo ati tobe anyi shipa nya alebenga kwa ima pakana gayango wate tepe ya ano gwa folo ti machi de we aso ye ni zo gwa mi zo ti gwa ji te te zu nya ba zo en te ba gwa ji ga pia tuan ji zu ya pia la ma pi yo aso ya mi bi le ma ga la da ma pi yo la da ma pi yo gwa ni zo ma la ju za cha wo e te no te ya fon ja folo be ma zo ga no ye e ma pa cha gwa pia ye kho sa pa cha wa pia a so shi mo a belo alo mo pa no a so ta gwa wo la tso bi le mo ba ma la tso ma nga wo la da ma nga wo me no a en ti ti ka be ngwa ti shi wa mi wa ga la be be do en ti be ye ni lu je je ye me nya ngwa ti te pi ya o khu na do o khu na pi ya gwa sa chi ga la mai ka o khu na pi ya o ti le sha gwa mo sa chi ga la wa mo ti do gwa gwa ti ti ji ga pi ya a so pa so pa mo la sha gwa ti mo ngo de ho wa so bu no khu na gwa ga no gwa je ngo ba me ya no shi mo ngo mi ci yi ta ni zu nga ti be lo a te no gwa yi zuan ji ji ni ga pi ya foot ma fo da mo se mo mai ju a lo fo mo se mo mai ju wa ji ni ngo da lo kwa e ju wa zu ngo da pi a mia ce ta zu zu zu da lo no shi mo a lo o ma pa no no be ma ngo gua lo fo mo se mo mai ju ngo da la no la sha ma me lo a so ta gua